0: remarks made by former Chief Minister M.K. Stalin. DMK to comment on.
1: All right, we seem to have lost that connection with Vijay, but we'll try getting him back because there's one more breaking news that's coming in from Tamil Nadu. We learn, we have a reaction as far as the personal remarks given out by Stalin is concerned on TVK candidate Satyabhama. Let's listen to that first.
2: Kaudari, Satyabhama avargala, adu kaadu kuduthe kekka mudiyadhu. Marakkara mariya pesittu poyirukkar. Avaru mattuma ipdi pesuraaru. அவர் வளர்த்து வச்சிருக்கிற எல்லாமே வந்து இப்படிதான் பேசிட்டு போகுதுங்க. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நான் அதை தாங்கிக்கிறேன், நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா நம்ம சகோதரியை பத்தியோ, நம்ம வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கைகளை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இது இன்னைக்கு நேத்து நடக்கிற கூத்து கிடையாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில்
1: Moving across to more breaking news that's coming in, Tamil Nadu leader of opposition Udayanidhi Stalin has campaigned with a kid, and this comes ahead of the bipoll. The police has now registered a case against Udayanidhi Stalin for using a child during election campaigning. Remember, the Tripurur district police has registered a case against the leader of opposition of Tamil Nadu Udayanidhi Stalin at Dharmapuram police station, and this is for allegedly using a child during election campaign for the by-elections. Vijay continues to stay as us live on the broadcast. Vijay, this is a protocol that's been set by the election commission already, and even after that protocols being set, the leader of opposition of Tamil Nadu using a child for his election campaign, this is of course going to invite trouble for him.
0: Tanisha, that's right, there are some protocol, strict protocol restraining from using kids for a poll campaign. But yesterday, Udayanidhi Stalin, who was a part of campaigning in Dharmapuram constituency, there was one kid who boarded Udayanidhi's campaign vehicle and also raised slogans urging supporters to vote, urging people to vote in favour of DMK. This has received severe criticism on social media. Even TVK supporters has criticised Udayanidhi Stalin for using one kid to do poll campaigning in Dharmapuram constituency. And also police, Tripur district police also have registered a case against leader of opposition Udayanidhi Stalin for breaching model code of conduct and also Election Commission of India rules, certain rules for using kit to do poll campaign in Dharmapuram constituency. Tanisha.
1: Vijay, thank you very much for getting us those details. Remains to be seen on how the story moves forward. Meanwhile, we move on to some other stories that we are tracking. This one is from the state of Maharashtra, where Uddhav and Raj Thackeray have hit the streets against Chief Election Commissioner Gyanesh Kumar. They have demanded his resignation, and they say that this is 1857-like revolt. Remember, this also comes at a time when the Kokra Janta Party has been hitting the streets against CEC Gyanesh Kumar, and they have been alleging that there has been vote chori as far as all the elections are concerned. We have some reactions also coming in. Let's listen into that. All right, but before that, let's get you the story from Tamil Nadu again before we get you the stories from Maharashtra. What's happening in Tamil Nadu is that the bipoll battle is heating up, and Vijay's campaign has stopped. It has now become a fresh ammunition for the DMK party. During the campaigning, Vijay was seen sipping a cup of tea at a local shop and even riding a tractor. But the optics have drawn sharp jibes from the Stalin family. DMK chief M.K. Stalin mocked Vijay's tea stop, alleging that he was merely showing off a drink tea and paying 500 rupees for that. And even Udayanidhi Stalin, the leader of opposition of Tamil Nadu, took another swipe, mocking Vijay for visiting tea shops and being surprised by tractors, while saying that the chief minister uses a helicopter rather than roads to even campaign. With a bipoll battle intensifying, even a tea break and tractor ride have turned into something that's extremely political and talking point.
2: எலெக்ஷன் டைம்ல மட்டும் மக்களை பார்க்க வர்ற ஆள் நான் கிடையாது. என் சொந்தங்களை எப்ப வேணாலும் போய் பார்ப்பேன், எத்தனை முறை வேணாலும் போய் பார்ப்பேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி?
3: நேற்று முதலமைச்சர் இங்க ஷூட்டிங் எடுக்க வந்தார. அப்ப ஒரு சீன்ல நான் தண்ணி குடிச்சேன், அவர் டீ குடிச்சாரு. அப்போ ஒரு சீன்ல டீ குடிக்கிற ஷாட்டு, அந்த டீயை குடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு பந்தா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா மக்கள் தினமும் ஒரு டீக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு இவருக்கு தெரியுமா?
4: இந்த தாராபுரம் மதுராந்தக மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை ஒன்று சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த முதலமைச்சர் மே மாதம் ஏப்ரல் மாதம் பிரச்சாரத்துக்கு கூட வீட்டை விட்டு வெளில வராத வருமா, மொத்தமாகவே ஒரு 7 நாளோ 8 நாளோ தான் பிரச்சாரத்துக்கே வந்தார். ஆனால் இப்போ நேற்று மதுராந்தகத்தில் 8 மணி நேரம் தெரு தெருவா ரோடு ரோடா டீ கடை டீ கடையா. இப்போதான் முதலமைச்சர் முத முதல் டீ கடையை பார்க்குறாரு. ஓ டீ கடைன்னா இதானா? ஓ இங்கே என்ன கிடைக்கும், டீ கிடைக்குமா? ஓ ஓ இதான் டிராக்டரா? டிராக்டர் ஓட்டுறாரு, டீ விற்கிறாரு, டீ குடிக்கிறாரு. நாளைக்கு தாராபுரம் வர்றாரு. அதுவும் எப்படி, சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம், அப்புறம் கோவையிலேருந்து தாராபுரத்துக்கு சாலையெல்லாம் கிடையாது. ஐயா வந்து ஹெலிகாப்டரில் வர்றாரு.
1: All right, moving on, let's now get you a story from Maharashtra. Mumbai sees a fresh political showdown over the election commission, with Uddhav and Raj Thackeray joining forces on the streets. The Thackeray brothers are leading a protest against the chief election commissioner Gyanesh Kumar, with Uddhav Sena UBT demanding his resignation. The protest targets what the opposition calls an assault on the electoral system, alleging vote theft and misuse of institutions. Raj Thackeray has demanded that SIR exercise in Maharashtra be scrapped completely and that EVM voting should be replaced with ballot papers. Now the Mahavikas Agadi has backed the march, marks a fresh escalation in the opposition's attack on the election commission. On the other hand, what we are also seeing is that the BJP has hit back at the Thackeray brothers' protest, calling their allegations against the CEC completely baseless and accusing them of spreading lies and even creating a political drama.
5: The way SIRV is being conducted nationwide, I think there are many doubts amongst voters also.
6: Does the NCP-SP concur with the demand cancellation of SIR and votes by ballot papers?
5: That's what has been demanded just now. Opposition Morcha has demanded the same.
7: The desh mein jo Hitler shahi chal rahi hai na, election hijack karo. इलेक्शन कमीशन को अपने जेब में रखो जी। सुप्रीम कोर्ट को जेब में रखो, तानाशाही चलाओ, वोट चोरी करो, इलेक्शन चोरी करो, एमपी एमएलए चोरी करो, उसके खिलाफ ये रिवोल्ट है, बंड है, जैसे 1857 में हो गया था इस देश में, उनकी शुरुआत है।
8: इस जो सरकार इस देश में बनी है, वोट चोरी करके बनी है, जनता के मैंडेट से नहीं बनी है। अगर ऐसा होता तो महाराष्ट्र की सरकार बनी, तब जल्लोष कहां गया था? सवाल यही है कि इतने वोट्स कैसे बढ़ते हैं और इतने वोट्स कैसे कम होते हैं? ये वोट चोर जो ज्ञानेश कुमार है, इसको हथियार बनाकर ये सरकार बनाई जा रही है। आज तो ये इशारा है कि सुधर जाओ, वरना इस देश में तुम्हारी हालत बहुत बुरी होगी, यही इशारा देने के लिए आज की रैली थी।
9: भैया देखो, जब देश में आज जानते हो हर जगह आंदोलन हो रहा है, खास करके इलेक्शन कमीशन के भ्रष्टाचार पर, और उस जो ढंग से वो काम कर रहे हैं, गैर कानूनन काम कर रहे हैं, असंवैधानिक काम कर रहे हैं, इसके ऊपर पूरे भारत में गुंज उठी है। लेकिन उस गुंज को अगर ताकत कहाँ मिलती है, जिस दिन ठाकरे नाम आ जाता है ना, तो उसको ताकत मिलती है। और आज दोनों भाई एक साथ यहाँ आ रहे हैं और इलेक्शन कमीशन हटाओ देश बचाओ ये नारा लेकर हम यहाँ खड़े हैं। वो देश बचाओ मतलब देश का संविधान बचाओ, देश का जनतंत्र बचाओ, देश का लोकतंत्र बचाओ। इसलिए दोनों भाई इकट्ठा इधर आ रहे हैं, उससे ये संबोधित मतलब सिंबॉलिक कहते ना, ये समझ लो कि लोगों के मन में क्या आक्रोश है, उद्रेक है, उसकी प्रकटीकरण आज होगा।
10: ये जो बातें पिछले दिनों में सामने आई, उभर के आई, जहां पे चुनाव आयोग के इलेक्शन कमिश्नर जो 3 रहते हैं, उसमें से एक चीफ इलेक्शन कमिश्नर रहता है, इक्वल स्टेटस रहता है, उनके 2 जो सहकारी थे उन्होंने

0: கொடுத்துட்டு பந்தா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா மக்கள் தினமும் ஒரு டீக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு இவருக்கு தெரியுமா?
1: இந்த தாராபுரம் மதுராந்தக மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை ஒன்று சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த முதலமைச்சர் மே மாதம் ஏப்ரல் மாதம் பிரச்சாரத்துக்கு கூட வீட்டை விட்டு வெளில வராத வருமா? மொத்தமாகவே ஒரு 7 நாளோ 8 நாளோ தான் பிரச்சாரத்துக்கே வந்தார். ஆனால் இப்போ நேற்று மதுராந்தகத்தில் 8 மணி நேரம் தெரு தெருவா ரோடு ரோடா டீ கடை டீ கடையா? இப்போதான் முதலமைச்சர் முத முத டீ கடையை பார்க்குறாரு. ஓ டீ கடைன்னா இதானா? ஓ இங்கே என்ன கிடைக்கும்? டீ கிடைக்குமா? ஓ ஓ இதான் டிராக்டரா? டிராக்டர் ஓட்டுறாரு, டீ விற்கிறாரு, டீ குடிக்கிறாரு. நாளைக்கு தாராபுரம் வர்றாரு. அதுவும் எப்படி? சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விமானம், அப்புறம் கோவையிலேருந்து தாராபுரத்துக்கு சாலையெல்லாம் கிடையாது. ஐயா வந்து ஹெலிகாப்டர்ல வராரு.
2: Well, that is time for us to step in a very quick break. Don't go anywhere. After the break, we get to the details of the attack on political figures in Punjab.